0: ஆசியாவின் பாந்தரப்பாய் ஹதலி ஹை
1: எம் டாட் எல் கே
2: ருஹுனடா ராஜராடடா சிங்கடகலடா www.livefm.lk

0: லங்காவே விளாவிங்
1: live.fm.lk
0: ஏ ஹிட்யாத் மே ஹிட்யாத் ஹிட்டட்டு தனின ரித்மைய live.fm.